நீங்க சொல்லப்படம் சொல்லுள்ள தெரியும் கொள்ளவு தெரியும் எதிரும் தெரியும் செய்கிறேன் அது ஒரு பாடி ஜாதவ் சீரிய